நமாமி கங்கே தவ பாத பங்கஜம் சுராசுரைர் வந்தித திவ்ய ரூபம் முக்திஞ்ச முக்திஞ்ச ததாசி நித்யம் பாவானுசாரேண சதா நராணாம். ஹே கங்கா மாதே, ஹே கோதாவரி மாதே, மீ துல நித்ய வந்தன கருத்து. கரண் தேவ தானவன்னி சுத்தா அநாதி காலாபாசூன் துல நித்ய வந்தன கேலிலா ஹே. ஜல போக ஹவே ஆஹேத் தல து போக பிராப்த கருண் தேதேஸ் அணி ஜன மோக்ஷ ஹவா ஹே தன தூ மோக்ஷ பிரதான கருத்தேஸ். கங்கா மாய பாகிரதி, கோதா மாய பாகிரதி.